பௌடி துறை புலானை போனமே கரங்கர் விசுவாரியா குடிமாடியா பெட்டி கிருபா சாரியா சிஸ்கர்மன் பாவந்தே ஹர் புஜனி ஹரியா கர்ஃபுர்மாஸ்காயா விசாரியா ஜராயி ஜோபன் ஹரியா ஜராயி